0: சுக்கன் சிங்கா கஷம்பா அந்தலா ஷைக்கிலா சுக்கன் சிங்கா கஷம்பா அந்தலா ஷைக்கிலா
1: சிவல் சுனர்ச்சி
2: ஃப்ரெஷ்கம் சுமர்கிட்டே கொள்ள மூசிக்கா மாதிரி ஃப்ரெஷ்கம்.